திருக்கிளாட்டம் தோத்தோட்டி பஸ்துக்கு பாட்டம் வீரானுசரமம் கர்மம் சப்போ கர்மம் பௌனானுக்கு நேசோ தாவ வின சத்குரு வாசன பாடு கப்படு.